0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை: ஆண்டோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆண்டோர் வாக்கு.
2: கண்களை திறந்து நாம் உலகத்தை பார்க்கும்போது இயற்கையிலே எத்தனை விதவிதமான படைப்புகள், ஒரே இனத்தைச் சேர்ந்த இரண்டு பொருட்களோ, இரண்டு மரங்களோ, இரண்டு பாறைகளோ ஒரே போல இல்லை. எல்லாம் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாகவே இருப்பதை நாம் பார்க்கிறோம். மனிதர்களும் அப்படித்தான். மனிதர்கள் எல்லாரும் ஒரே தன்மையை கொண்டவர்கள் என்றாலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிலிருந்து வேறுபட்டவனாகவே இருக்கிறான். பல நேரங்களிலே நமக்கு இந்த ஒற்றுமையில் வேற்றுமை என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. ஏன் எல்லா மனிதர்களும் ஒன்றாக செயல்பட வேண்டும், ஒரே மாதிரி அவர்கள் இருக்க வேண்டும், ஒரே மாதிரி செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இன்று கொஞ்சம் அதிகமாகிக் கொண்டு வருகிறது நமது சமுதாயத்திலே. இதோ இங்கே அரிஸ்டோ லுட்விகோ என்ற ஒரு அறிஞர் அழகாக இப்படி சொல்லுகிறார். நேச்சர் மேட் மேன் அண்ட் தென் புரோக் த மோல்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிலைகளை நாம் உருவாக்கும் போது முதலிலே அதற்கான ஒரு அச்சு வார்ப்பை உருவாக்கி அதிலே அந்த சிலைக்கான பொருளை நாம் உள்ளே இட்டு பிறகு அந்த வார்ப்பை நாம் எடுத்துவிட்டால் அங்கே சிலை வருகிறது. இந்த அறிஞர் சொல்லுகிறார், இயற்கையும் மனிதனை இப்படித்தான் படைக்கிறது. ஆனால் ஒரே அச்சுவார்ப்பை வைத்து பல மனிதர்களை இயற்கை உருவாக்குவதில்லை. ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்கிய பின் அந்த அச்சுவார்ப்பை அந்த இயற்கை உடைத்து விடுகிறது. அதனால்தான் இரண்டு மனிதர்கள் ஒன்றாக ஒரே விதமாக இருப்பதே கிடையாது. நண்பர்களே, இன்று இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமாகிறது. குடும்பங்களிலும் சரி, நான்கு பேர் சேர்ந்து வாழ்கின்ற சமூகங்களிலும் சரி, சேர்ந்து பணியாற்றுகின்ற இடங்களிலும் சரி, நாம் வாழும் இந்த சமுதாயத்திலும் சரி, ஒன்றைப் போலவே எல்லாரும் இருக்க வேண்டும், ஒரே விதமாக எல்லாரும் செயல்பட வேண்டும், வாழ வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மிக மிக தவறானது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஒரே அச்சுவார்ப்பிலே இரண்டு மனிதர்கள் உருவாக்கப்படவில்லை. எனவே அந்த வேற்றுமையை போற்றுவதும், ஒவ்வொருவருடைய தனித்தன்மையை மதிப்பதும், அவர்களிடத்திலே இருக்கின்ற அந்த தனித்தன்மையை நாம் ஏற்றுக்கொள்வதும், அதை பாராட்டுவதும் மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்று என்பதை உணர்ந்து வேற்றுமையிலே ஒற்றுமை என்ற உண்மையை நாம் போற்றி வாழ்வோமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை.
3: மே 27 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். முதலில் திருத்தூதர் பவுல் ரோமியர்க்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனத்தினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கத்திற்குரிய நம் முன்னாள் திருத்தந்தை 12 பயஸ் அவர்கள் தமது இறை நடுவர் என்னும் திருத்தூது மடலில் இவ்வாறு நமக்கு நினைவூட்டுகிறார். நம் புனித திரு அவையானது ஒரு வாழும் உயிரினமாகும். எனவேதான் தன் போதனைகளின் தூய்மையையும் முழுமையையும் அது என்றும் மாறாமல் பாதுகாக்கும் அதே வேளையில் புனித வழிபாட்டு முறையை பொறுத்தமட்டிலும் காலந்தோறும் எழுகின்ற பல்வேறு சூழ்நிலைகளுக்கும் தேவைகளுக்கும் ஏற்ப தன்னை தகவமைத்து கொண்டு இணக்கமுற்று தொடர்ந்து வளர்ந்து முதிர்ச்சியடைகிறது. இதே கொள்கையின் அடிப்படையில் 2 வத்திக்கான் பொதுச்சங்கம் தனது திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்கம் என்ற வழிபாட்டு முறை ஆவணத்தின் முன்னுரையில் ஒரு முக்கிய உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. அதாவது, வழிபாட்டு முறையை சீரமைப்பதிலும் அதை மேம்படுத்துவதிலும் தனி அக்கறை செலுத்துவதை இந்த சங்கம் தனது முதன்மை கடமையாக கருதுகிறது. உண்மையில் இந்த உலகளாவிய சங்கம் கூட்டப்பட்டதன் நோக்கங்களே இவைதான். நம்பிக்கையாளர்களின் கிறிஸ்தவ வாழ்வில் என்றும் புதியதொரு எழுச்சியை ஏற்படுத்துவது கால மாற்றத்திற்கு உட்படக்கூடிய அமைப்புகள். நம் காலத்தின் தேவைகளுக்கு ஏற்ப இன்னும் சிறப்பாக தகவமைத்து கிறிஸ்துவை நம்பும் அனைவரிடையையும் ஒற்றுமையை வளர்க்கும், எதையும் ஊக்குவிப்பது மற்றும் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் திரு அவை என்னும் இறை குடும்பத்திற்குள் அழைத்து வர உதவக்கூடிய அனைத்தையும் இன்னும் வலுப்படுத்துவது. அந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் திரு அவை பல நூற்றாண்டுகளாக இறைவனை மாட்சிப்படுத்தவும் கிறிஸ்தவ மக்களை புனிதப்படுத்தவும் பயன்படுத்தி வந்த வழிபாட்டு முறைகளை செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்த ஒரு வலுவான விழிப்புணர்வு நிலவியது. வழிபாட்டு முறை இயக்கத்தின் விளைவாக ஒரு ஆழமான போதனை நம்பிக்கையாளர்களின் மனதில் முதிர்ச்சியடைந்தது. இதனை பின்னாட்களில் திருத்தந்தை புனித 2 ஜான் பால் அவர்கள் இவ்வாறு எடுத்துரைத்தார். வழிபாட்டு முறையின் மறுமலர்ச்சிக்கும் திரு அவையின் ஒட்டுமொத்த வாழ்வின் மறுமலர்ச்சிக்கும் இடையே மிக நெருக்கமான, பிரிக்க முடியாததொரு பிணைப்பு உள்ளது. திரு அவையானது வழிபாட்டின் வழியாக செயலாற்றுவது மட்டுமல்லாமல் அந்த வழிபாட்டின் மூலமாகவே தன்னை வெளிப்படுத்தவும் செய்கிறது. மேலும் தன் வாழ்விற்கு தேவையான ஆற்றலை அந்த வழிபாட்டிலிருந்தே பெற்றுக்கொள்கிறது. புனித வழிபாட்டு முறையின் வழியாக நமக்கு வழங்கப்படுகின்ற அருள் கொடைகளின் உன்னத வளங்களை நம்பிக்கையாளர்கள் இன்னும் எளிதாக பெற்றுக்கொள்வதை ஊக்குவிப்பதற்காகவே திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்கம் என்ற ஆவணம் நாம் பின்பற்ற வேண்டிய பாதையை மிக அழுத்தமான ஒரு சூத்திரத்தின் மூலம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. தூய பாரம்பரியத்தை உறுதியாய் பேணி காத்திடுங்கள். அதே வேளையில் நியாயமான வளர்ச்சிக்கும் எப்போதும் திறந்த மனதுடன் இருங்கள். திரு அவையின் மூத்த தந்தையர்களின் சீர்திருத்த திட்டம் என்பது கடந்த காலத்தின் உன்னதமான வழிபாட்டு முறை பாரம்பரியத்திற்கும் வருங்காலத்திற்கும் இடையே ஒரு சமநிலையை பேணுவதே என்பதை திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்கள் இந்த நோக்க அறிக்கையின் மூலம் தெளிவாக புரிந்து கொண்டார். மேலும் அவர் பல நேரங்களில் பாரம்பரியமும் வளர்ச்சியும் ஒன்றுக்கொன்று முரணானவை என தவறான முறையில் முதிர்ச்சியற்ற நடையோடு பிரிக்கப்படுகின்றன என்று சுட்டிக்காட்டியதோடு, ஆனால் உண்மையில் இவ்விரு கருத்துக்களுக்கும் ஒன்றை ஒன்று நிறைவு செய்பவை ஆகும். ஏனெனில் பாரம்பரியம் என்பது தனக்குள்ளேயே ஏதோ ஒரு வழியில் வளர்ச்சியை தாங்கி நிற்கிறது. இது எப்படிப்பட்டதென்றால், பாரம்பரியம் என்னும் நதியானது தன் ஊற்றை தனக்குள்ளேயே சுமந்து கொண்டு தன் முகத்வாரத்தை நோக்கி பாய்ந்து செல்வதே போன்றதாகும் என்றும் குறிப்பிட்டார். உண்மையான தூய பாரம்பரியத்தில் வேரூன்றிய இத்தகைய வளர்ச்சியின் நியாயமான தன்மையை இப்பொதுச்சங்கம் மிக அழுத்தமாக உறுதிப்படுத்துகிறது. அதே வேளையில் புனித வழிபாட்டு முறையில் உள்ள இருவேறு பகுதிகளை அது துல்லியமாக பிரித்து காட்டுகிறது. ஒன்று இறைவனால் நேரடியாக நிறுவப்பட்டதால் என்றும் மாறாத ஒரு பகுதி, மற்றொன்று காலப்போக்கில் மாற்றத்திற்கு உட்படக்கூடிய பகுதிகள். இந்த மாற்றத்தக்க பகுதிகளில் வழிபாட்டு முறையின் உள்ளார்ந்த இயல்புக்கு முரணான ஏதேனும் ஊடுருவல்கள் ஏற்பட்டிருந்தாலோ அல்லது அவை காலத்திற்கு பொருத்தமற்றதாக மாறியிருந்தாலோ அவை மாற்றப்படலாம், ஏன் மாற்றப்படவும் வேண்டும். கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடித்தளமாக விளங்கும் கிறிஸ்துவின் பாஸ்கா மறைபொருளில் நம்பிக்கையாளர்கள் அனைவரும் வழிபாட்டு சடங்குகளின் வழியாக நற்கனிகள் தரும் வகையில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காகவே இத்தகைய மாற்றங்கள் பல நூற்றாண்டுகளாக திரு அவையில் தொடர்ந்து நடந்து வந்துள்ளன. இவ்வாறு திரு அவையின் வழிபாடானது ஒவ்வொரு காலகட்டத்தின் பண்பாட்டு வடிவங்களிலும் மனு உருவெடுத்து அவற்றை ஊடுருவி ஏன் பண்பாடுகளையே உருமாற்றும் ஆற்றல் கொண்டதாகவும் விளங்கியது. இதன் வழியாகவே புனித வழிபாட்டு முறையானது பல நூற்றாண்டுகளாக நற்செய்தி அறிவிப்பின் உந்து சக்தியாக திகழ்ந்து வந்துள்ளது. இன்று இந்த ஆற்றலை உண்மையான மற்றும் வாழும் கத்தோலிக்க பாரம்பரியத்தின் தொடர்ச்சியோடு புதுப்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதாவது நம்பிக்கையாளர்கள் அனைவரும் முழுமையான உண்மையை நோக்கி வழிநடத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு துடிப்பான இயக்கத்தின் மூலமாகவே இப்புதுப்பித்தல் நிகழ வேண்டும். எனவேதான் திரு அவையின் வழிபாட்டு சடங்குகளை மறுசீரமைக்கும் போது அது திரு அவைக்கு உண்மையான மற்றும் உறுதியான பயனை தருவதாக இருக்கும் பட்சத்தில் புதிதாக ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த ஒரு வடிவமும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள வடிவங்களிலிருந்தே ஏதோ ஒரு வழியில் இயல்பாக உயிரோட்டமாக வளர்ந்து வருவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பொதுசங்க தந்தையர்கள் ஏன் பரிந்துரைத்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒட்டுமொத்த திரு அவையின் நலனுக்காக ஒவ்வொரு சீர்திருத்தமும் எப்போதும் கவனமான இறையியல் வரலாற்று மற்றும் ஆய்வுகளுக்கு பின்னரே மேற்கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறாக பொதுசங்கத்தின் இந்த உன்னதமான போதக அதிகாரம் நம்பிக்கையாளர்களை எவ்வித குழப்பத்திற்கும் உள்ளாக்கக்கூடாது என்று நம்மை அழைக்கிறது. மேலும் வழிபாட்டு முறைகளில் எவரும் தங்களது சொந்த அதிகாரத்தினை கொண்டு எதையும் கூட்டுவதையோ நீக்குவதையோ அல்லது மாற்றுவதையோ இது திட்டவட்டமாக தடை செய்கிறது. பொதுசங்க அரசியல் அமைப்பினால் வலியுறுத்தப்படும் இந்த வளர்ச்சி எந்தவொரு சூழ்நிலையிலும் திரு அவையின் கூட்டுறவையும் அதன் ஒருமைப்பாட்டையும் சிதைக்காது, மாறாக அதனை இன்னும் உறுதியாக்கவுமே வளர்க்கவுமே முற்படுகிறது. எனவே இறை மறைப்பொருள்களின் வழிபாட்டை கொண்டாடுவதற்கு தங்களை தயாரிக்கும்படி அழைக்கப்பட்டுள்ள அனைவருக்கும், குறிப்பாக வழிபாட்டு முறைக்கு தலைமை தாங்கும் திருப்பணியை செய்கின்ற அருட்பணியாளர்களுக்கு நான் இந்த அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இறைவனின் மாட்சிக்கு முன்பாக நாம் தாழ்ச்சியையும் திரு அவையின் கூட்டுறவிற்கு நாம் கொண்டுள்ள நேர்மையான நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகின்றன. அந்த உன்னத உள் மனப்பான்மையிலிருந்து எழுகின்ற வழிபாட்டு முறை நூல்கள் மற்றும் விதிகளுக்கான மதிப்பினை நீங்கள் எப்போதும் பேணி காத்திடுங்கள். அவ்வுளப்பான்மையானது இறைவனின் மீது நாம் கொண்டுள்ள திறந்த மனதோடும் நம்பிக்கையோடும் கூடிய நம்பிக்கையிலிருந்தே பிறப்பதாகும். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.
4: செய்திகள். இங்கிலாந்து நாட்டின் புகழ்பெற்ற இறையியலாளரான பேராசிரியர் அண்ணா ரோவ்லேன்ஸ் அவர்கள் திருத்தந்தை 14 லியோ அவர்களின் செயற்கை நுண்ணறிவு காலத்தில் மனித மாண்பை பாதுகாப்பது குறித்த முதல் திருத்தூது மடலான மாண்புமிகு மனிதநேயம் எனும் மடலை செயற்கை நுண்ணறிவு மனிதகுலத்தின் மீது செலுத்தி வரும் ஆதிக்கத்தை எதிர்கொள்வதில் ஒரு மிக முக்கியமான பங்கு என்று விவரித்துள்ளார். May 25 திங்களன்று வத்திக்கானில் வெளியிடப்பட்ட இந்த திருத்தூது மடல் வேலைவாய்ப்பு, அரசியல், இடம்பெயர்வு, குடும்ப வாழ்க்கை மற்றும் உலகளாவிய மோதல்கள் ஆகியவற்றில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் குறித்த உடனடி கவலைகளை முன்னிலைப்படுத்துகிறது என்றும் பேராசிரியர் ரோவ்லென்ஸ் அவர்கள் கூறியுள்ளார். வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ள பேராசிரியர் ரோவ்லென்ஸ் அவர்கள், இந்த விடயங்களை பற்றி சிந்திப்பதில் மனித குலம் தாமதிக்க முடியாது என்று வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவின் விளைவுகள் ஏற்கனவே சமூகத்தை வடிவமைத்து வருகின்றன என்று எச்சரித்த இவர், இவற்றை எதிர்கொள்வதற்கான பொறுப்பு நிபுணர்களுக்கும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் மட்டுமானது அல்ல, மாறாக அனைவருக்கும் உரியது என்பதை வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு சார்ந்த முடிவுகள் வெறும் லாப நோக்கிற்காகவும் அதிகார பலத்திற்காகவும் மட்டுமே எடுக்கப்படக்கூடாது என்பதை உறுதி செய்வதே இத்திருத்தூது மடலின் முக்கிய சிறப்பம்சம் என்று கூறியுள்ள பேராசிரியர் ரோவ்லேன்ஸ் அவர்கள், அதற்கு பதிலாக ஏழைகள், விளிம்புநிலை மக்கள் மற்றும் தொழில்நுட்ப அமைப்புகளால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்களின் குரல்கள் முதலில் கேட்கப்படுவதற்கான ஒரு பொதுவான தளத்தை உருவாக்குமாறு திருத்தந்தை அழைப்பு விடுக்கிறார் என்றும் தெரிவித்துள்ளார்.
5: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தற்போது மியான்மர் நாட்டின் சோண்டு என்னும் பங்கில் உள்ள இறையன்னை ஆலயத்தின் பங்கு தந்தையாக பணியாற்றி வரும் லொய்கா மறைமாவட்டத்தின் அருள் பணியாளரான பெர்னார்டினோ நேனே அவர்களை டவங்கியோ மறைமாவட்டத்தின் இணையாயராக நியமித்துள்ளார். ஆயர் பெர்னார்டினோ நேனே அவர்கள் 1970 May 20 லொய்கா மறைமாவட்டத்தில் உள்ள லொய்காவில் பிறந்தார். டவுங்ஜியில் உள்ள புனித தெரசா இளம் குருத்துவ கல்லூரியில் பயின்ற பிறகு பீன் ஓ லூவினில் உள்ள புனித யோசேப்பு குருத்துவ கல்லூரியில் மெய்யியலையும் யாங்கியூனில் உள்ள புனித யோசேப்பு குருத்துவ கல்லூரியில் இறை இயலையும் பயின்றார். பின்னர் 1995 April 13 லொய்கா மறைமாவட்டத்திற்காக அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார். ஆயர் பெர்னார்டினோ நேனே அவர்கள் 1995 to 1999 திமோசோவில் உள்ள புனித யோசேப்பு ஆலயத்தின் உதவி பங்கு தந்தையாகவும் 1999 to 2002 காபேவில் உள்ள அமல அன்னை ஆலயத்தின் பங்கு தந்தையாகவும் 2003 டவுங்கன்காவில் உள்ள அமைதியின் அரசியான அன்னை ஆலயத்தின் உதவி பங்கு தந்தையாகவும் பணியாற்றியுள்ளார்.
4: கலை, நம்பிக்கை, ஆன்மீகம் மற்றும் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்து பார்வையாளர்களுக்கு ஆழமான சமய சுற்றுலா அனுபவத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டு ரோம் மறை மாவட்டம் ஆர்பியோ நிறுவனத்துடன் இணைந்து எல்லையை கடந்து எனும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த முன்னெடுப்பு May 28 வியாழனன்று புனித புடன்சியானா பேராலயத்தில் முறையாக தொடங்கி வைக்கப்பட உள்ளது. இத்திட்டம் திருப்பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு ஆன்மீக வழங்கல், பல்லூடக வழிகாட்டிகள், செயலிகள் மூலம் புனித பேதுரு பேராலயம், புனித தேவ தூதரின் கோட்டை மற்றும் பாந்தியன் போன்ற முக்கியமான ஆலயங்கள் மற்றும் நினைவு சின்னங்களை இணைக்கும் சிறப்பு பயண திட்டங்களை வழங்கும். மேலும் பொதுவாக பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படாத உன்னத இடங்களை நேரில் கண்டுகளிக்கும் அரிய வாய்ப்பும் பல்வேறு கலாச்சார நிகழ்வுகளில் பங்கேற்கும் பார்வையாளர்களுக்கு கிடைக்கும். ரோம் மறை மாவட்டத்தின் முதன்மை அருள் பணியாளரான கர்தினால் பால்டசாரோ ரெய்னா மற்றும் ஆர்பியோ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அந்தோனியோ சிலிபெர்டி ஆகியோருக்கு இடையே கையெழுத்தான ஒப்பந்தத்தின்படி சாதாரண சுற்றுலா பயணத்தை புனித இடங்களின் ஆழமான அர்த்தத்தை வெளிப்படுத்தும் ஒரு ஆன்மீக பயணமாக மாற்றுவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். தற்போது இத்திட்டத்தின் கீழ் ரோம் முழுவதும் 10 சுற்றுப்பயணங்கள் மற்றும் 16 ஆலயங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் எதிர்காலத்தில் இதனை விரிவுபடுத்துவதற்கான திட்டங்களும் உள்ளன.
5: அருள்பணி ஸ்டேபான் கிம் சியோங்ஹுவான் அவர்கள் இறைப்பதம் அடைந்த 3 நிறைவடைந்த நிலையிலும் அவரது எளிய வாழ்வும் அர்ப்பணிப்புமிக்க மறைப்பணி வாழ்வின் சாட்சியமும் மங்கோலிய திரு அவைக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து வருகின்றன. உலோன்பாத்தார் திருத்தூது பகுதி மறைமாவட்டத்தின் முதன்மை அருள் பணியாளராகவும் கொரிய நாட்டு மறைப்பணியாளராகவும் விளங்கிய அருள்பணி கிம் அவர்கள் தனது சிறுவயது முதலே மனதை தொட்ட மறைப்பணியாளர்கள் ஏன் இங்கு வந்தார்கள் என்ற வினாவிற்கு விடை காண்பதற்கே தனது வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்தார். தென்கொரியாவில் பிரெஞ்சு மறைப்பணியாளர்களால் நிறுவப்பட்ட ஒரு பங்கில் வளர்ந்த இவர் ஒரு மறைமாவட்ட அருள் பணியாளராகவும் அதே வேளையில் ஒரு தியாக உணர்வு மிக்க மறைப்பணியாளராகவும் வாழ்வதற்கு இறைவனால் அழைக்கப்பட்டார். ரோம் நகரில் மறைத்தூது பணியியல் பயின்ற பிறகு அவரது இறை அழைத்தல் மேலும் ஆழமடைந்தது. பின்னர் மங்கோலியாவிற்கு சென்ற அவர் அங்குள்ள கான் ஊழ் மாவட்டத்தில் விண்ணெருப்பு அன்னை ஆலய பங்கை நிறுவினார். ஒரு அருள் பணியாளரின் முதன்மை பணி என்பது அனைவருக்கும், குறிப்பாக ஏழைகளுக்கும் துயரப்படுபவர்களுக்கும் ஆலய கதவுகளை எப்போதும் திறந்து வைத்திருப்பதே என்று அவர் ஆழமாக நம்பினார். தந்தை கிம் அவர்கள் மங்கோலிய மக்களின் எளிய வாழ்வு முறையை தன் சொந்த வாழ்வாகவே ஏற்றுக்கொண்டார். அதன் அடையாளமாக கிராமப்புறங்களில் உள்ள மங்கோலியர்களின் பாரம்பரிய கூடாரமான கேர் என்ற இல்லத்தில் ஏறக்குறைய 4 தங்கி வாழ்ந்தார். வறுமையை அவர் ஒரு குறையாகவோ அல்லது தடையாகவோ பார்க்கவில்லை. மாறாக மனிதர்களை இறைவனுக்கு மிக நெருக்கமாக கொண்டு சேர்க்கும் ஒரு உன்னத ஆன்மீக செல்வம் என்றே அவர் கருதினார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஆன்றோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.

0: கண்களை திறந்து நாம் உலகத்தை பார்க்கும்போது இயற்கையிலே எத்தனை விதவிதமான படைப்புகள், ஒரே இனத்தைச் சேர்ந்த இரண்டு பொருட்களோ இரண்டு மரங்களோ இரண்டு பாறைகளோ ஒரே போல இல்லை, எல்லாம் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாகவே இருப்பதை நாம் பார்க்கிறோம். மனிதர்களும் அப்படித்தான். மனிதர்கள் எல்லாரும் ஒரே தன்மையை கொண்டவர்கள் என்றாலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிலிருந்து வேறுபட்டவனாகவே இருக்கிறான். பல நேரங்களிலே நமக்கு இந்த ஒற்றுமையில் வேற்றுமை என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. ஏன் எல்லா மனிதர்களும் ஒன்றாக செயல்பட வேண்டும், ஒரே மாதிரி அவர்கள் இருக்க வேண்டும், ஒரே மாதிரி செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இன்று கொஞ்சம் அதிகமாகி கொண்டு வருகிறது நமது சமுதாயத்திலே. இதோ இங்கே அரிஸ்டோ லுட்விகோ என்ற ஒரு அறிஞர் அழகாக இப்படி சொல்லுகிறார், நேச்சர் மேட் மேன் அண்ட் தென் புரோக் த மோல்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிலைகளை நாம் உருவாக்கும் போது முதலிலே அதற்கான ஒரு அச்சு வார்ப்பை உருவாக்கி அதிலே அந்த சிலைக்கான பொருளை நாம் உள்ளே இட்டு பிறகு அந்த வார்ப்பை நாம் எடுத்துவிட்டால் அங்கே சிலை வருகிறது. இந்த அறிஞர் சொல்லுகிறார், இயற்கையும் மனிதனை இப்படித்தான் படைக்கிறது. ஆனால் ஒரே அச்சுவார்ப்பை வைத்து பல மனிதர்களை இயற்கை உருவாக்குவதில்லை. ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்கிய பின் அந்த அச்சுவார்ப்பை அந்த இயற்கை உடைத்து விடுகிறது. அதனால்தான் இரண்டு மனிதர்கள் ஒன்றாக ஒரே விதமாக இருப்பதே கிடையாது. நண்பர்களே, இன்று இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமாகிறது. குடும்பங்களிலும் சரி, நான்கு பேர் சேர்ந்து வாழ்கின்ற சமூகங்களிலும் சரி, சேர்ந்து பணியாற்றுகின்ற இடங்களிலும் சரி, நாம் வாழும் இந்த சமுதாயத்திலும் சரி, ஒன்றைப் போலவே எல்லாரும் இருக்க வேண்டும், ஒரே விதமாக எல்லாரும் செயல்பட வேண்டும், வாழ வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மிக மிக தவறானது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஒரே அச்சுவார்ப்பிலே இரண்டு மனிதர்கள் உருவாக்கப்படவில்லை. எனவே அந்த வேற்றுமையை போற்றுவதும் ஒவ்வொருவருடைய தனித்தன்மையை மதிப்பதும் அவர்களிடத்திலே இருக்கின்ற அந்த தனித்தன்மையை நாம் ஏற்றுக்கொள்வதும் அதை பாராட்டுவதும் மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்று என்பதை உணர்ந்து வேற்றுமையிலே ஒற்றுமை என்ற உண்மையை நாம் போற்றி வாழ்வோமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. மே 27 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். முதலில் திருத்தூதர் பவுல் ரோமியர்க்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனத்தினராயிருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறை வார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கத்திற்குரிய நம் முன்னாள் திருத்தந்தை 12 அவர்கள் தமது இறை நடுவர் என்னும் திருத்தூது மடலில் இவ்வாறு நமக்கு நினைவூட்டுகிறார், நம் புனித திரு அவையானது ஒரு வாழும் உயிரினமாகும். எனவேதான் தன் போதனைகளின் தூய்மையையும் முழுமையையும் அது என்றும் மாறாமல் பாதுகாக்கும். அதே வேளையில் புனித வழிபாட்டு முறையை பொறுத்தமட்டிலும் காலந்தோறும் எழுகின்ற பல்வேறு சூழ்நிலைகளுக்கும் தேவைகளுக்கும் ஏற்ப தன்னை தகவமைத்து கொண்டு இணக்கமுற்று தொடர்ந்து வளர்ந்து முதிர்ச்சியடைகிறது. இதே கொள்கையின் அடிப்படையில் 2 பொதுச்சங்கம் தனது திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்கம் என்ற வழிபாட்டு முறை ஆவணத்தின் முன்னுரையில் ஒரு முக்கிய உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. அதாவது, வழிபாட்டு முறையை சீரமைப்பதிலும் அதை மேம்படுத்துவதிலும் தனி அக்கறை செலுத்துவதை இந்த சங்கம் தனது முதன்மை கடமையாக கருதுகிறது. உண்மையில் இந்த உலகளாவிய சங்கம் கூட்டப்பட்டதன் நோக்கங்களே இவைதான். நம்பிக்கையாளர்களின் கிறிஸ்தவ வாழ்வில் என்றும் புதியதொரு எழுச்சியை ஏற்படுத்துவது கால மாற்றத்திற்கு உட்படக்கூடிய அமைப்புகள். நம் காலத்தின் தேவைகளுக்கு ஏற்ப இன்னும் சிறப்பாக தகவமைத்து கிறிஸ்துவை நம்பும் அனைவரிடையையும் ஒற்றுமையை வளர்க்கும், எதையும் ஊக்குவிப்பது மற்றும் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் திரு அவை என்னும் இறை குடும்பத்திற்குள் அழைத்து வர உதவக்கூடிய அனைத்தையும் இன்னும் வலுப்படுத்துவது. அந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் திரு அவை பல நூற்றாண்டுகளாக இறைவனை மாட்சிப்படுத்தவும் கிறிஸ்தவ மக்களை புனிதப்படுத்தவும் பயன்படுத்தி வந்த வழிபாட்டு முறைகளை செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்த ஒரு வலுவான விழிப்புணர்வு நிலவியது. வழிபாட்டு முறை இயக்கத்தின் விளைவாக ஒரு ஆழமான போதனை நம்பிக்கையாளர்களின் மனதில் முதிர்ச்சியடைந்தது. இதனை பின்னாட்களில் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் அவர்கள் இவ்வாறு எடுத்துரைத்தார். வழிபாட்டு முறையின் மறுமலர்ச்சிக்கும் திரு அவையின் ஒட்டுமொத்த வாழ்வின் மறுமலர்ச்சிக்கும் இடையே மிக நெருக்கமான, பிரிக்க முடியாததொரு பிணைப்பு உள்ளது. திரு அவையானது வழிபாட்டின் வழியாக செயலாற்றுவது மட்டுமல்லாமல் அந்த வழிபாட்டின் மூலமாகவே தன்னை வெளிப்படுத்தவும் செய்கிறது. மேலும் தன் வாழ்விற்கு தேவையான ஆற்றலை அந்த வழிபாட்டிலிருந்தே பெற்றுக்கொள்கிறது. புனித வழிபாட்டு முறையின் வழியாக நமக்கு வழங்கப்படுகின்ற அருள் கொடைகளின் உன்னத வளங்களை நம்பிக்கையாளர்கள் இன்னும் எளிதாக பெற்றுக்கொள்வதை ஊக்குவிப்பதற்காகவே திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்கம் என்ற ஆவணம் நாம் பின்பற்ற வேண்டிய பாதையை மிக அழுத்தமான ஒரு சூத்திரத்தின் மூலம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. தூய பாரம்பரியத்தை உறுதியாய் பேணிக் காத்திடுங்கள். அதே வேளையில் நியாயமான வளர்ச்சிக்கும் எப்போதும் திறந்த மனதுடன் இருங்கள். திரு அவையின் மூத்த தந்தையர்களின் சீர்திருத்த திட்டம் என்பது கடந்த காலத்தின் உன்னதமான வழிபாட்டு முறை பாரம்பரியத்திற்கும் வருங்காலத்திற்கும் இடையே ஒரு சமநிலையை பேணுவதே என்பதை திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் அவர்கள் இந்த நோக்க அறிக்கையின் மூலம் தெளிவாக புரிந்து கொண்டார். மேலும் அவர் பல நேரங்களில் பாரம்பரியமும் வளர்ச்சியும் ஒன்றுக்கொன்று முரணானவை என தவறான முறையில் முதிர்ச்சியற்ற நடையோடு பிரிக்கப்படுகின்றன என்று சுட்டிக்காட்டியதோடு, ஆனால் உண்மையில் இவ்விரு கருத்துக்களுக்கும் ஒன்றை ஒன்று நிறைவு செய்பவை ஆகும். ஏனெனில் பாரம்பரியம் என்பது தனக்குள்ளேயே ஏதோ ஒரு வழியில் வளர்ச்சியை தாங்கி நிற்கிறது. இது எப்படிப்பட்டதென்றால், பாரம்பரியம் என்னும் நதியானது தன் ஊற்றை தனக்குள்ளேயே சுமந்து கொண்டு தன் முகத்வாரத்தை நோக்கி பாய்ந்து செல்வதே போன்றதாகும் என்றும் குறிப்பிட்டார். உண்மையான தூய பாரம்பரியத்தில் வேரூன்றிய இத்தகைய வளர்ச்சியின் நியாயமான தன்மையை இப்பொதுச் சங்கம் மிக அழுத்தமாக உறுதிப்படுத்துகிறது. அதே வேளையில் புனித வழிபாட்டு முறையில் உள்ள இருவேறு பகுதிகளை அது துல்லியமாக பிரித்து காட்டுகிறது. ஒன்று இறைவனால் நேரடியாக நிறுவப்பட்டதால் என்றும் மாறாத ஒரு பகுதி, மற்றொன்று காலப்போக்கில் மாற்றத்திற்கு உட்படக்கூடிய பகுதிகள். இந்த மாற்றத்தக்க பகுதிகளில் வழிபாட்டு முறையின் உள்ளார்ந்த இயல்புக்கு முரணான ஏதேனும் ஊடுருவல்கள் ஏற்பட்டிருந்தாலோ அல்லது அவை காலத்திற்கு பொருத்தமற்றதாக மாறியிருந்தாலோ அவை மாற்றப்படலாம், ஏன் மாற்றப்படவும் வேண்டும். கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடித்தளமாக விளங்கும் கிறிஸ்துவின் பாஸ்கா மறைபொருளில் நம்பிக்கையாளர்கள் அனைவரும் வழிபாட்டு சடங்குகளின் வழியாக நற்கனிகள் தரும் வகையில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காகவே இத்தகைய மாற்றங்கள் பல நூற்றாண்டுகளாக திரு அவையில் தொடர்ந்து நடந்து வந்துள்ளன. இவ்வாறு திரு அவையின் வழிபாடானது ஒவ்வொரு காலகட்டத்தின் பண்பாட்டு வடிவங்களிலும் மனு உருவெடுத்து அவற்றை ஊடுருவி ஏன் பண்பாடுகளையே உருமாற்றும் ஆற்றல் கொண்டதாகவும் விளங்கியது. இதன் வழியாகவே புனித வழிபாட்டு முறையானது பல நூற்றாண்டுகளாக நற்செய்தி அறிவிப்பின் உந்து சக்தியாக திகழ்ந்து வந்துள்ளது. இன்று இந்த ஆற்றலை உண்மையான மற்றும் வாழும் கத்தோலிக்க பாரம்பரியத்தின் தொடர்ச்சியோடு புதுப்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதாவது, நம்பிக்கையாளர்கள் அனைவரும் முழுமையான உண்மையை நோக்கி வழிநடத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு துடிப்பான இயக்கத்தின் மூலமாகவே இப்புதுப்பித்தல் நிகழ வேண்டும். எனவேதான் திரு அவையின் வழிபாட்டு சடங்குகளை மறுசீரமைக்கும் போது அது திரு அவைக்கு உண்மையான மற்றும் உறுதியான பயனை தருவதாக இருக்கும் பட்சத்தில் புதிதாக ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த ஒரு வடிவமும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள வடிவங்களிலிருந்தே ஏதோ ஒரு வழியில் இயல்பாக உயிரோட்டமாக வளர்ந்து வருவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பொதுசங்க தந்தையர்கள் ஏன் பரிந்துரைத்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒட்டுமொத்த திரு அவையின் நலனுக்காக ஒவ்வொரு சீர்திருத்தமும் எப்போதும் கவனமான இறையியல் வரலாற்று மற்றும் ஆய்வுகளுக்கு பின்னரே மேற்கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறாக பொதுசங்கத்தின் இந்த உன்னதமான போதக அதிகாரம் நம்பிக்கையாளர்களை எவ்வித குழப்பத்திற்கும் உள்ளாக்கக்கூடாது என்று நம்மை அழைக்கிறது. மேலும் வழிபாட்டு முறைகளில் எவரும் தங்களது சொந்த அதிகாரத்தினை கொண்டு எதையும் கூட்டுவதையோ நீக்குவதையோ அல்லது மாற்றுவதையோ இது திட்டவட்டமாக தடை செய்கிறது. பொதுசங்க அரசியல் அமைப்பினால் வலியுறுத்தப்படும் இந்த வளர்ச்சி எந்த ஒரு சூழ்நிலையிலும் திரு அவையின் கூட்டுறவையும் அதன் ஒருமைப்பாட்டையும் சிதைக்காது, மாறாக அதனை இன்னும் உறுதியாக்கவுமே வளர்க்கவுமே முற்படுகிறது. எனவே இறை மறைப்பொருள்களின் வழிபாட்டை கொண்டாடுவதற்கு தங்களை தயாரிக்கும்படி அழைக்கப்பட்டுள்ள அனைவருக்கும், குறிப்பாக வழிபாட்டு முறைக்கு தலைமை தாங்கும் திருப்பணியை செய்கின்ற அருட்பணியாளர்களுக்கு நான் இந்த அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இறைவனின் மாட்சிக்கு முன்பாக நாம் தாழ்ச்சியையும் திரு அவையின் கூட்டுறவிற்கு நாம் கொண்டுள்ள நேர்மையான நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகின்றன. அந்த உன்னத உள் மனப்பான்மையிலிருந்து எழுகின்ற வழிபாட்டு முறை நூல்கள் மற்றும் விதிகளுக்கான மதிப்பினை நீங்கள் எப்போதும் பேணி காத்திடுங்கள். அவ்வுளப்பான்மையானது இறைவனின் மீது நாம் கொண்டுள்ள திறந்த மனதோடும் நம்பிக்கையோடும் கூடிய நம்பிக்கையிலிருந்தே பிறப்பதாகும். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.
2: செய்திகள். இங்கிலாந்து நாட்டின் புகழ்பெற்ற இறையியலாளரான பேராசிரியர் அண்ணா ரோவ்லேன்ஸ் அவர்கள் திருத்தந்தை 14 லியோ அவர்களின் செயற்கை நுண்ணறிவு காலத்தில் மனித மாண்பை பாதுகாப்பது குறித்த முதல் திருத்தூது மடலான மாண்புமிகு மனிதநேயம் எனும் மடலை செயற்கை நுண்ணறிவு மனிதகுலத்தின் மீது செலுத்தி வரும் ஆதிக்கத்தை எதிர்கொள்வதில் ஒரு மிக முக்கியமான பங்கு என்று விவரித்துள்ளார். May 25 திங்களன்று வத்திக்கானில் வெளியிடப்பட்ட இந்த திருத்தூது மடல் வேலைவாய்ப்பு, அரசியல், இடம்பெயர்வு, குடும்ப வாழ்க்கை மற்றும் உலகளாவிய மோதல்கள் ஆகியவற்றில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் குறித்த உடனடி கவலைகளை முன்னிலைப்படுத்துகிறது என்றும் பேராசிரியர் ரோவ்லென்ஸ் அவர்கள் கூறியுள்ளார். வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ள பேராசிரியர் ரோவ்லென்ஸ் அவர்கள், இந்த விடயங்களை பற்றி சிந்திப்பதில் மனித குலம் தாமதிக்க முடியாது என்று வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவின் விளைவுகள் ஏற்கனவே சமூகத்தை வடிவமைத்து வருகின்றன என்று எச்சரித்த இவர், இவற்றை எதிர்கொள்வதற்கான பொறுப்பு நிபுணர்களுக்கும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் மட்டுமானது அல்ல, மாறாக அனைவருக்கும் உரியது என்பதை வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு சார்ந்த முடிவுகள் வெறும் லாப நோக்கிற்காகவும் அதிகார பலத்திற்காகவும் மட்டுமே எடுக்கப்படக்கூடாது என்பதை உறுதி செய்வதே இத்திருத்தூது மடலின் முக்கிய சிறப்பம்சம் என்று கூறியுள்ள பேராசிரியர் ரோவ்லேன்ஸ் அவர்கள், அதற்கு பதிலாக ஏழைகள், விளிம்புநிலை மக்கள் மற்றும் தொழில்நுட்ப அமைப்புகளால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்களின் குரல்கள் முதலில் கேட்கப்படுவதற்கான ஒரு பொதுவான தளத்தை உருவாக்குமாறு திருத்தந்தை அழைப்பு விடுக்கிறார் என்றும் தெரிவித்துள்ளார்.
3: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தற்போது மியான்மர் நாட்டின் சோண்டே என்னும் பங்கில் உள்ள இறையன்னை ஆலயத்தின் பங்கு தந்தையாக பணியாற்றி வரும் லொய்கா மறைமாவட்டத்தின் அருள் பணியாளரான பெர்னார்டினோ நேனே அவர்களை டவங்கியோ மறைமாவட்டத்தின் இணையாயராக நியமித்துள்ளார். ஆயர் பெர்னார்டினோ நேனே அவர்கள் 1970 May 20 லொய்கா மறைமாவட்டத்தில் உள்ள லொய்காவில் பிறந்தார். டவுங்ஜியில் உள்ள புனித தெரசா இளம் குருத்துவ கல்லூரியில் பயின்ற பிறகு பீன் ஓ லூவினில் உள்ள புனித யோசேப்பு குருத்துவ கல்லூரியில் மெய்யியலையும், யாங்கியூனில் உள்ள புனித யோசேப்பு கிறிஸ்துவ கல்லூரியில் இறை ஏழையும் பயின்றார். பின்னர் 1995 ஏப்ரல் 13 நாள் லொய்கா மறைமாவட்டத்திற்காக அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார். ஆயர் பெர்னார்டினோ நேனே அவர்கள் 1995 முதல் 1999 வரை திமோசோவில் உள்ள புனித யோசிப்பு ஆலயத்தின் உதவி பங்கு தந்தையாகவும், 1999 முதல் 2002 வரை காபேவில் உள்ள அமல அன்னை ஆலயத்தின் பங்கு தந்தையாகவும், 2003 டவுங்கன்காவில் உள்ள அமைதியின் அரசியான அன்னை ஆலயத்தின் உதவி பங்கு தந்தையாகவும் பணியாற்றியுள்ளார்.
2: கலை, நம்பிக்கை, ஆன்மீகம் மற்றும் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்து பார்வையாளர்களுக்கு ஆழமான சமய சுற்றுலா அனுபவத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டு ரோம் மறை மாவட்டம் ஆர்ஃபியோ நிறுவனத்துடன் இணைந்து எல்லையை கடந்து எனும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த முன்னெடுப்பு May 28 வியாழனன்று புனித புடன்சியானா பேராலயத்தில் முறையாக தொடங்கி வைக்கப்பட உள்ளது. இத்திட்டம் திருப்பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு ஆன்மீக வழங்கல், பல்லூடக வழிகாட்டிகள், செயலிகள் மூலம் புனித பேதுரு பேராலயம், புனித தேவதூதரின் கோட்டை மற்றும் பாந்தியன் போன்ற முக்கியமான ஆலயங்கள் மற்றும் நினைவு சின்னங்களை இணைக்கும் சிறப்பு பயண திட்டங்களை வழங்கும். மேலும் பொதுவாக பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படாத உன்னத இடங்களை நேரில் கண்டுகளிக்கும் அரிய வாய்ப்பும் பல்வேறு கலாச்சார நிகழ்வுகளில் பங்கேற்கும் பார்வையாளர்களுக்கு கிடைக்கும். ரோம் மறை மாவட்டத்தின் முதன்மை அருள் பணியாளரான கர்தினால் பால்டசாரோ ரெய்னா மற்றும் ஆர்ஃபியோ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அந்தோனியோ சிலிஃபெர்டி ஆகியோருக்கு இடையே கையெழுத்தான ஒப்பந்தத்தின்படி சாதாரண சுற்றுலா பயணத்தை புனித இடங்களின் ஆழமான அர்த்தத்தை வெளிப்படுத்தும் ஒரு ஆன்மீக பயணமாக மாற்றுவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். தற்போது இத்திட்டத்தின் கீழ் ரோம் முழுவதும் 10 சுற்றுப்பயணங்கள் மற்றும் 16 ஆலயங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் எதிர்காலத்தில் இதனை விரிவுபடுத்துவதற்கான திட்டங்களும் உள்ளன.
3: அருள்பணி ஸ்டேபான் கிம் சியோங்ஹுவான் அவர்கள் இறைப்பதம் அடைந்த 3 நிறைவடைந்த நிலையிலும் அவரது எளிய வாழ்வும் அர்ப்பணிப்பு மிக்க மறைப்பணி வாழ்வின் சாட்சியமும் மங்கோலிய திரு அவைக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து வருகின்றன. உலோன்பாத்தார் திருத்தூது பகுதி மறைமாவட்டத்தின் முதன்மை அருள் பணியாளராகவும் கொரிய நாட்டு மறைப்பணியாளராகவும் விளங்கிய அருள்பணி கிம் அவர்கள் தனது சிறுவயது முதலே மனதை தொட்ட மறைப்பணியாளர்கள் ஏன் இங்கு வந்தார்கள் என்ற வினாவிற்கு விடை காண்பதற்கே தனது வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்தார். தென்கொரியாவில் பிரெஞ்சு மறைப்பணியாளர்களால் நிறுவப்பட்ட ஒரு பங்கில் வளர்ந்த இவர் ஒரு மறைமாவட்ட அருள் பணியாளராகவும் அதே வேளையில் ஒரு தியாக உணர்வு மிக்க மறைப்பணியாளராகவும் வாழ்வதற்கு இறைவனால் அழைக்கப்பட்டார். ரோம் நகரில் மறைத்தூது பணியியல் பயின்ற பிறகு அவரது இறை அழைத்தல் மேலும் ஆழமடைந்தது. பின்னர் மங்கோலியாவிற்கு சென்ற அவர் அங்குள்ள கான் ஊழ் மாவட்டத்தில் விண்ணிருப்பு அன்னை ஆலய பங்கை நிறுவினார். ஒரு அருள் பணியாளரின் முதன்மை பணி என்பது அனைவருக்கும், குறிப்பாக ஏழைகளுக்கும் துயரப்படுபவர்களுக்கும் ஆலய கதவுகளை எப்போதும் திறந்து வைத்திருப்பதே என்று அவர் ஆழமாக நம்பினார். தந்தை கிம் அவர்கள் மங்கோலிய மக்களின் எளிய வாழ்வு முறையை தன் சொந்த வாழ்வாகவே ஏற்றுக்கொண்டார். அதன் அடையாளமாக கிராமப்புறங்களில் உள்ள மங்கோலியர்களின் பாரம்பரிய கூடாரமான கேர் என்ற இல்லத்தில் ஏறக்குறைய 4 தங்கி வாழ்ந்தார். வறுமையை அவர் ஒரு குறையாகவோ அல்லது தடையாகவோ பார்க்கவில்லை. மாறாக மனிதர்களை இறைவனுக்கு மிக நெருக்கமாக கொண்டு சேர்க்கும் ஒரு உன்னத ஆன்மீக செல்வம் என்றே அவர் கருதினார்.
4: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியம் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கின்றோம். இதில் இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். திரிகடுகம் இரண்டாம் செய்யுளில் நாம் இருக்கின்றோம். மூன்றாம் கருத்தினை இன்று பார்க்கவிருக்கின்றோம். தன் குணம் குன்றா தகைமையும் தாவில் சீர் இன் குணத்தார் ஏவின செய்தலும் நன்குணர்வின் நான்மறையாளர் வழிச்செலவும் இம்மூன்றும் மேன்முறையாளர் தொழில். இன்று பார்க்கின்ற மூன்றாம் கருத்து நன்குணர்வின் நான்மறையாளர் வழிச்செலவும். மேன்மையாளர்களுடைய அந்த சிறப்புமிக்க பண்பு நலன்களுள் ஒன்று, அறத்தின் தன்மையை அறிந்து ஆய்ந்து அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு முயல்கின்ற சான்றோராக நல்லோராக இருக்கிறார்களே, அவர்களுடைய வழியில் வாழ்வதற்கு உறுதியேற்றல். அப்படிப்பட்ட மா மனிதர்கள், பேரறிஞர்கள், அவர்கள் இங்கு பல்வேறு தளங்களிலே பல்வேறு கோணங்களில் தங்கள் வாழ்க்கையை அமைத்து இந்த உலகத்தை மேம்பட செய்திருக்கிறார்களே, அவர்கள் வழித்தடத்தில் நாம் இங்கு நடைபயில வேண்டும். ஆக மாந்தர்கள் கால்களால் நடந்தாலும் அவர்கள் கால்நடை என்று அழைக்கப்படுவதில்லை. கால்நடைகள் அது விலங்கினங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன்? மனிதர்கள் காலால் மட்டுமன்று அவர்களுடைய சிந்தனையால், எண்ணத்தால், பார்வையால், கருத்துகளால், கொள்கையால் நடக்கிறவர்கள். அந்த நடையை மறந்து வெறுமனே கால்நடையில் மட்டும்தான் நடக்கிறோம் என்றால் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அப்போது நம்முடைய நடை நேரிய நடையாக இருக்க வேண்டுமென்றால் இங்கே நமக்கு முன்னர் நடந்து சென்றிருக்கிற அந்த மா மனிதர்களுடைய நடையை பின்பற்ற வேண்டும். வள்ளுவர் குறிப்பிடுவார், அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல். எது அரிய செயல்களிலெல்லாம் மிகச்சிறந்த மிகப்பெரிய அரிய செயல்? அது பெரியாரை பேணி தமரா குழல். அது தந்தை பெரியார் என்பவர் மட்டுமன்று, பாவலரு பெருஞ்சித்திரனார், மொழிஞாயிறு தேவனேய பாவாணர், கப்பலோட்டி தமிழன் பச்சை தமிழன் வ உ சிதம்பரனார், பேரறிவர் அம்பேத்கர் போன்ற மா மனிதர்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய அந்த வழித்தடத்தில் செல்வதற்கான அந்த முயற்சி, அந்த முயற்சி தான் அந்த பெரியவர்களையெல்லாம் தம் பெரியவர்கள் என்று ஏற்று அரவணைத்து அதன் அடிப்படையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை முறை யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் மேன்மையுடையவர்களுக்குரிய செயல்களை செய்கிறார்கள் என்று இங்கு இந்த செயல்கள் நமக்கு எடுத்து எம்புகின்றன. அப்படியென்றால் மேன்மையாளர்கள் இங்கு பெருக வேண்டும். அதற்கு இந்த இலக்கியங்கள் கற்பிக்கின்ற இந்த கற்பனைகளை எல்லாம் பயில வேண்டும். அதை நாம் ஒவ்வொரு நாளுமே செய்வதற்குரிய சூழல்கள் இங்கு உருவாக்கி தரப்பட வேண்டும். அந்த வகையில்தான் இயேசு குறிப்பிடுவார், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேனோ அதை நீங்கள் செய்யுங்கள். அப்படி செய்வதனால் நீங்கள் என்னுடைய பணியாளர்கள் மட்டுமன்று நீங்கள் என்னுடைய நண்பர்கள். உங்களை நான் இனி நண்பர்கள் என்றேன். காரணம் என்ன? நண்பர்கள் என்பவர்களுக்கு தலைவர் என்ன கொள்கை வைத்திருக்கிறார், என்ன செய்ய சொல்கிறார் என்பது தெரியும். ஊழியர்கள் என்பவர்கள் அவர்கள் சொல்ல செய்வதை செய்கின்ற ஒரு கிளிப்பிள்ளை போன்றவர்கள். ஆனால் நண்பர்கள் அப்படியல்ல. அந்த கொள்கையை, அந்த உறுதிப்பாட்டை ஏற்று அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு முயல்கின்ற ஒரு மா மனிதர்களாக, மற்றவர்களை உருவாக்குகின்ற சிற்பிகளாக திகழ்வார்கள். அத்தகைய மனிதர்களாக உருவாகுவதற்கு நல்லாதனார் இந்த திரிகடத்தின் ஊடாக நமக்கு இந்த செய்தியை தருகிறார். அப்படியென்றால் நாம் இன்று நன்மாந்தர்களுக்குரிய அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிப்போம். நன்மாந்தர்கள் ஏவுகிற அந்த செயல்களை செய்து முடிப்போம். நமக்கு முன்னர் வாழ்ந்து வழிகாட்டியிருக்கிற அவர்களுடைய வழித்தடத்தில் நடப்போம். என்று உறுதியேற்றுக்கொள்வோம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஒரு சிறப்பு சொல் வேதம். வேதம் தமிழ் அல்ல, வேதா என்பதுதான். தமிழில் என்னது? மறை, மறை. அதனால்தான் அந்த தனித்தமிழ் தந்தை ஒருவர், மறைமலை அடிகள், அவருடைய இயற்பெயர் என்ன தெரியுமா? சுவாமி வேதாச்சலம். வேதம் என்பது மறை. தமிழில் அவர் மறைமலை அடிகள் என்கிறார். மறையை பயன்படுத்துவோம். கடவுளுக்கு திருவிழமானால் திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்.
3: மூன்று அரசர்கள். சென்ற உரையில் பெத்லகேம் மாட்டுத் தொழுவத்தில் மீட்பர் இயேசு கிறிஸ்து பிறந்ததையும் அந்த நற்செய்தியை முதன் முதலில் எளிய இடையர்கள் கேட்டு மகிழ்ந்ததையும் கண்டோம். அதனைத் தொடர்ந்து வானில் தோன்றிய ஒரு விசித்திர விண்மீன் உலகிற்கு சொன்ன செய்தி என்ன என்பதையும், அந்த ஒளியினைத் தொடர்ந்து கிழக்கிலிருந்து ஞானிகள் தேடி வந்த உன்னத தருணத்தையும் இன்று நாம் காண்போம். பாடலை கேட்போமா? வெண்ணிடை தீபம் போல விளங்குமின் ஒன்றைக் கண்டு எண்ணரும் உவகை மிக்க இசையுள்ள ஞானிமார்கள் மண்ணின் கான் கீழ்த்திசைக்கு மன்னர்கள் போல வாய்த்தோர் தன்னென விண்மின் காட்டும் தன்வழி நடந்தே சென்றார். ஒரு வழி அனைவர் சேர்ந்து ஓரிடம் நடந்த காலை எருசலேம் தன்னில் அந்த இளையமின் நின்றதாமே. அறிவுள்ள ஞானிமார்கள் அரசன் ஏரோது தன்னை திருவுளம் களங்கம் இன்றி சில சில மொழிகள் கேட்டார். தீதிலா எருசலேமின் சிறப்புரு மன்னா, இந்த யூதர்கள் அரசன் எந்த உருவத்தில் எங்கே தோன்றி ஆதரித்தருள வந்தான்? அவனது இடத்தை சொல்வாய், வேதனை காண வந்தோம், விரைவனில் செல்வோம் என்றார். இயேசு பிறந்த அன்று விண்ணில் ஒரு பிரகாசமான விண்மீன் தோன்றியது. இது சாதாரணமான விண்மீன் அல்ல, உலகை ஆளப்போகும் ஒரு மகா அரசன் பிறந்துவிட்டான் என்பதற்கான விண்ணக சான்று. விண்ணிடை தீபம் போல விளங்கு மீன் ஒன்றைக் கண்டு என்று கவிஞர் தொடங்கும்போது, அந்த விண்மீன் இரண்டு உலகில் ஒளியைத் தரப்போகும் பாலகனை நோக்கிய வழிகாட்டியாக உருவகப்படுத்துகிறது. கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் அல்லது சாஸ்திரிகள் வானவியலில் சிறந்தவர்கள். அவர்கள் அந்த புதிய விண்மீனை கண்டவுடன் அது ஒரு தெய்வீக குழந்தையின் பிறப்பை அறிவிக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொண்டனர். எண்ணரும் ஓவகை மிக்க இசையுள்ள ஞானிமார்கள் அந்த விண்மீனை கண்டதும் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அது வெறும் அறிவு சார்ந்த தேடல் அல்ல, ஒரு ஆன்மீக தேடல். மண்ணுலகில் பிறந்துள்ள அந்த தெய்வீக மன்னனை காண்பதற்காக அவர்கள் தங்கள் சுகபோகங்களை துறந்து நீண்ட பயணத்தை தொடங்கினர். இந்த பயணம் எளிதானதல்ல. பல காத தூரம், பாலைவனங்கள் மற்றும் மேடு பள்ளங்களை கடந்து அந்த ஒரு விண்மீனை மட்டுமே நம்பிக்கையாக கொண்டு அவர்கள் பயணித்தனர். தன்னென விண்மீன் காட்டும் தன்வழி நடந்தே சென்றார். அவர்கள் பெரிய சாலைகளையோ அல்லது மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடங்களையோ தேடவில்லை. விண்மீன் காட்டிய அந்த ஒற்றை பாதையையே நம்பி சென்றனர். முதலில் அவர்கள் யூதேயாவின் தலைநகரான எருசலேம் நகருக்கு சென்று அங்குள்ள ஏரோது மன்னனை சந்தித்தனர். தீவிலா எருசலேமின் சிறப்புரு மன்னா, இந்த யூதர்கள் அரசன் எந்த உருவத்தில் எங்கே தோன்றி ஆதரித்தருள வந்தான் என்று அவர்கள் கேட்ட கேள்வி ஏரோதின் அதிகாரத்தை உலுக்கியது. ஏரோது மன்னன் இதை கேட்டு அச்சமடைந்தான். தனக்கு போட்டியாக ஒரு அரசன் பிறந்து விட்டானா என்ற பொறாமையும் தீய எண்ணமும் அவனுள் எழுந்தது. ஆனால் ஞானிகள் ஏரோது அரசனின் சதித்திட்டங்களை அறியாமல் அந்த பாலகனை வணங்குவதிலேயே குறியாக இருந்தனர். அவர்கள் ஏரோதியிடம் விடைபெற்று மீண்டும் பயணத்தை தொடங்கினர். எருசலேமை விட்டு அவர்கள் வெளியேறியதும் மறைந்திருந்த அந்த விண்மீன் அவர்களை உற்சாகப்படுத்தியது. அந்த விண்மீன் நேராக பெத்லகேம் நோக்கி நகர்ந்து சென்றது. விண்மீன் கடைசியாக ஒரு இடத்தின் மேல் வந்து நின்றது. வானத்து சுடர் மண்ணுலகின் மீட்பர் இருக்கும் இடத்தை காட்டி தனது உன்னத பணியினை அங்கே நிறைவு செய்தது. ஞானிகள் உள்ளே நுழைந்த போது அன்னை மரியாளின் மடியில் அந்த தெய்வீக குழந்தையைக் கண்டனர். அவர்கள் கண்டது ஒரு சாதாரண குழந்தையை அல்ல, உலகையே ரட்சிக்க வந்த இறைவனைக் கண்டனர். அவர்கள் அந்த பாலகனின் காலடியில் விழுந்து வணங்கினர். ஆண்டவர் குமாரன் அவதரித்ததனால் ஆண்டவர் மகிமை அதிகரித்துள்ளது என்ற உண்மையை அவர்கள் உணர்ந்தனர். அவர்கள் தங்களிடம் இருந்த பொக்கிஷங்களைத் திறந்து பொன், தூபம் மற்றும் வெள்ளைப்பூளம் ஆகியவற்றை அந்த பாலகனுக்கு காணிக்கையாக செலுத்தினர். பொன் என்பது அவர் ஒரு அரசன் என்பதையும், தூபம் என்பது அவர் ஒரு கடவுள் என்பதையும், வெள்ளைப்பூளம் என்பது அவர் மனித குலத்திற்காக பாடுபட போகும் ஒரு மனிதன் என்பதையும் அடையாளப்படுத்தின. விண்மீன் காட்டிய வழி அதிகாரத்தை தேடிய வழி அல்ல, அது அமைதியையும் உண்மையையும் தேடிய வழி என்பதை இப்பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. முடிவாக இந்த விண்மீன் இன்றும் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறது. எவ்வளவு இருள் சூழ்ந்திருந்தாலும் உண்மையான தேடல் இருந்தால் இறைவனின் ஒளி நம்மை சரியான இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்பதுதான் அது. முடிவுரை. அன்பார்ந்தவர்களே, வானத்து விண்மீன் காட்டிய அந்த ஒளியில் மூவேந்தர்கள் இறைவனை கண்டனர். நாமும் நம் வாழ்வில் தோன்றும் நற்பண்புகள் எனும் விண்மீன்களை பின்பற்றி நடந்தால் நம் இதயத்திலும் அந்த பாலகன் அவதரிப்பார். அடுத்த பகுதியில் ஏரோது அரசனின் சதி, எகிப்திற்கு தப்பி செல்லும் அந்த புனித குடும்பத்தின் பயணத்தை நாம் காண்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.

0: செய்திகள்.
1: சான் ஜியோவானி ரொட்டண்டோவில் புனித பியோ அவர்களால் தொடங்கப்பட்ட இத்தாலியின் முக்கிய மருத்துவ நிறுவனமான துன்பம் தணிக்கும் இல்ல அறக்கட்டளையை வழிநடத்துவதற்கும் கண்காணிப்பதற்கும் ஒரு புதிய குழுவை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அமைத்துள்ளார். இந்த மருத்துவமனையின் பராமரிப்பு மற்றும் தொண்டு பணிகளின் நோக்கத்தை மாறாமல் பாதுகாக்கும் அதே வேளையில் அதன் செயல்திறன், வீரியம் மற்றும் நீண்டகால நிலைத்தன்மையை வலுப்படுத்துவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த குழுவிற்கு பொருளாதார செயலகத்தின் அதிபரான மேக்சிமினோ கபாலிரோ லெடோ அவர்கள் தலைமை தாங்குவார். மேலும் திருத்தந்தை ஆட்சிபீடத்தின் சொத்து நிர்வாக அமைப்பின் செயலாளரான பாபியோ காஸ்பெரினி அவர்கள் இதனை ஒருங்கிணைப்பார். இதன் உறுப்பினர்களான பேராயர் பாவ்லோ ருடெல்லி, பேராயர் ஜியார்டானோ பிசினொட்டி மற்றும் பேராயர் ஜியார்ஜியோ ஃபெரோட்டி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இதன் தொழில்நுட்ப குழுவிற்கு முனைவர் பெஞ்சமின் எஸ்டிவஸ் டி காமிங்கஸ், முனைவர் ஜினோ குமிரோடா மற்றும் வழக்கறிஞர் அலெக்சாண்ட்ரோ எலா ஒயானா ஆகியோரையும் திருத்தந்தை நியமித்துள்ளார். இந்த முடிவை அறிவிக்கும் திருத்தந்தையின் அதிகாரப்பூர்வ மடலில் தொழில்நுட்பம், சட்டம், பொருளாதாரம் மற்றும் நலவாழ்வு ஆகிய துறைகளில் இன்றுள்ள சவால்களுக்கு தொடர்ச்சியான புதுப்பித்தலும் விவேகமான நிர்வாகமும் தேவை என்று திருத்தந்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த அறக்கட்டளையின் தற்போதைய சூழ்நிலையை ஆய்வு செய்து அதன் பொருளாதாரம், செயல்பாடு மற்றும் நிர்வாக பகுதிகளில் நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை செயல்படுத்துவதற்கான பொறுப்பு இந்த குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
2: காசாவில் துயரப்படும் மக்களுக்கு அனைத்துலக சமூகம் உதவ வேண்டும் என்றும் ஒவ்வொரு மனிதனின் மனித உரிமைகளும் மதிக்கப்பட வேண்டும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறியுள்ளார். May 26 செவ்வாயன்று திருத்தந்தையின் கோடை விடுமுறை இல்லமான காஸ்தல் கந்தோல்ஃபோவில் இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை, காசாவை நோக்கி சென்ற குளோபல் சுமுத் புளோட்டிலா என்ற நிவாரண கப்பல் குழுவைச் சேர்ந்த ஆர்வலர்கள் சிலர் கைகளில் விலங்கிடப்பட்டும் கண்களை கட்டியும் வைக்கப்பட்டதாக வந்த அறிக்கைகளை குறிப்பிட்டுள்ளதுடன் அனைத்து மக்களின் மனித மாண்பையும் உரிமைகளையும் நிலைநாட்ட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். காசா மக்களுக்கு மனிதநேய உதவிகள் இன்னும் முழுமையாக சென்றடையாதது குறித்து கவலை தெரிவித்துள்ள திருத்தந்தை, அங்கு நீடிக்கும் நெருக்கடி மக்களின் வேதனையை அதிகரிப்பதால் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அவசர உதவிகளை வழங்குவதோடு மட்டுமன்றி காசாவை மறுசீரமைப்பு செய்யும் பணிகளுக்கும் உதவ வேண்டும் என்றும் அவர்களை கேட்டுக்கொண்டார். மேலும் வன்முறையினால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து எச்சரித்துள்ள திருத்தந்தை, அமைதிக்கான முயற்சிகள் தோற்கும் போது வெறுப்புணர்வே மேலோங்கும் என்றும் மோதல்களுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரே வழி பேச்சுவார்த்தைகளும் கலந்துரையாடல்களும் மட்டுமே என்பதால் அந்த பாதைக்கு மீண்டும் திரும்ப வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். போர்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்து வருவது குறித்து கவலை தெரிவித்துள்ள திருத்தந்தை, இந்த தொழில்நுட்பமானது முடிவெடுக்கும் அதிகாரத்தில் உள்ளவர்களை மனித உயிர்களின் மதிப்பில் இருந்து ஒருபோதும் தூரப்படுத்திவிடக் கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார்.
1: May 27 புதனன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஸ்பெயின் நாட்டின் அரசு தலைவர் பெட்ரோ சான்சஸ் ஃபெரோஸ் காஸ்டஜோன் அவர்களை திருப்பிடத்தில் சந்தித்து உரையாடினார். திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பிற்கு பிறகு ஃபெரோஸ் காஸ்டஜோன் அவர்கள் திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் மற்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பிடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் ஆகியோரை சந்தித்து பேசினார். தொடர்ந்து இந்த சந்திப்பின் போது இடம்பெற்ற கலந்துரையாடலில் திருத்தந்தையின் வரவிருக்கும் ஸ்பெயின் நாட்டிற்கான திருத்தூது பயணம் குறித்து இருதரப்பும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின என்றும், இந்த திருத்தூது பயணம் திருப்பிடத்திற்கும் ஸ்பெயினுக்கும் இடையே நிலவும் நல்லுறவின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது என்றும் திருப்பிட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. மேலும் இரு தரப்பிலான மரியாதையின் அடிப்படையில் பொது நலனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு உள்ளூர் கத்தோலிக்க திரு அவைக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இடையேயும், அதேபோல் குடிமை சமூகத்தின் பல்வேறு பிரிவினருக்கு இடையேயும் பலனளிக்கும் பேச்சுவார்த்தைகளை வளர்க்க வேண்டியதன் அவசியம் உள்ளிட்ட இருதரப்பு பொதுவான நலன் சார்ந்த பல விஷயங்கள் குறித்தும் இச்சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டது என்று அச்செய்தி தொடர்பகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த உரையாடலின் போது அனைத்துலக பிரச்சினைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது என்றும், குறிப்பாக உலகெங்கும் நடக்கும் மோதல்களின் தாக்கங்கள், புலம்பெயர்தல், பன்முகத்தன்மையின் முக்கியத்துவம், அனைத்துலக சட்டங்களுக்கு மதிப்பளித்தல் மற்றும் அமைதிக்கான ஆதரவில் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பின் அவசர தேவை ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது என்றும் அச்செய்தி தொடர்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது.
2: போர் பிரச்சனைகளை தீர்ப்பதில்லை, மாறாக அவற்றை இன்னும் சிக்கலாக்குகிறது என்றும், மோதல்கள் என்பவை வீடுகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் அப்பாவி உயிர்களை அழிப்பதோடு வெறுப்பையும் வேதனையையும் மட்டுமே பல மடங்கு அதிகரிக்கும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். May 27 புதன்கிழமையன்று இடம்பெற்ற புதன் மறைக்கல்வி உரையின் இறுதியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, உக்ரைனில் அண்மையில் தீவிரமடைந்துள்ள போர் சூழல் மற்றும் ரஷ்யா நடத்திய புதிய தாக்குதல்களை குறித்தும் கவலை தெரிவித்தார். இந்த வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் உட்பட துயரப்படும் அனைவருக்கும் தனது நெருக்கத்தையும் ஆதரவையும் உறுதிப்படுத்திய திருத்தந்தை, போரினால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து மக்களையும் அமைதியின் அரசியான அன்னை மரியாவின் பாதுகாப்பில் ஒப்படைத்து அமைதி நிலவ அனைவரும் பாடுபட வேண்டும் என மீண்டும் கோரிக்கை விடுத்தார். மேலும் லெபனான் பகுதியில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் தாக்குதல்களுக்கு மத்தியில் அங்கு நிலவும் சூழல் குறித்து பேசிய திருத்தந்தை, லெபனானில் இருந்து வந்திருந்த திருப்பயணிகளுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதுடன், அன்னை மரியா எப்போதும் தனது பிள்ளைகளை தாய்மை அன்போடு வழிநடத்தி பாதுகாக்கிறார் என்பதை நம்பிக்கையாளர்களுக்கு நினைவூட்டினார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியம் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கின்றோம். இதில் இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். திரிகடுகம் இரண்டாம் செய்யுளில் நாம் இருக்கின்றோம். மூன்றாம் கருத்தினை இன்று பார்க்கவிருக்கின்றோம். தன் குணம் குன்றா தகைமையும் தாவில் சீரியின் குணத்தார் ஏவின செய்தலும் நன்குணர்வின் நான்மறையாளர் வழிச்செலவும் இம்மூன்றும் மேன்முறையாளர் தொழில் என்று பார்க்கின்ற மூன்றாம் கருத்து நன்குணர்வின் நான்மறையாளர் வழிச்செலவும். மேன்மையாளர்களுடைய அந்த சிறப்புமிக்க பண்பு நலன்களுள் ஒன்று அறத்தின் தன்மையை அறிந்து ஆய்ந்து அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு முயல்கின்ற சான்றோராக நல்லோராக இருக்கிறார்களே அவர்களுடைய வழியில் வாழ்வதற்கு உறுதியேற்றல். அப்படிப்பட்ட மா மனிதர்கள், பேரறிஞர்கள், அவர்கள் இங்கு பல்வேறு தளங்களிலே பல்வேறு கோணங்களில் தங்கள் வாழ்க்கையை அமைத்து இந்த உலகத்தை மேம்பட செய்திருக்கிறார்களே அவர்கள் வழித்தடத்தில் நாம் இங்கு நடைபயல வேண்டும். ஆக மாந்தர்கள் கால்களால் நடந்தாலும் அவர்கள் கால்நடை என்று அழைக்கப்படுவதில்லை. கால்நடைகள் அது விலங்கினங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் மனிதர்கள் காலால் மட்டுமன்று அவர்களுடைய சிந்தனையால், எண்ணத்தால், பார்வையால், கருத்துகளால், கொள்கையால் நடக்கிறவர்கள். அந்த நடையை மறந்து வெறுமனே கால்நடையில் மட்டும்தான் நடக்கிறோம் என்றால் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அப்போது நம்முடைய நடை நேரிய நடையாக இருக்க வேண்டுமென்றால் இங்கே நமக்கு முன்னர் நடந்து சென்றிருக்கிற அந்த மா மனிதர்களுடைய நடையை பின்பற்ற வேண்டும். வள்ளுவர் குறிப்பிடுவார், அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல். எது அரிய செயல்களிலெல்லாம் மிகச்சிறந்த மிகப்பெரிய அரிய செயல், அது பெரியாரை பேணி தமரா குழல். அது தந்தை பெரியார் என்பவர் மட்டுமன்று, பாவலரு பெருஞ்சித்திரனார், மொழி ஞாயிறு தேவனேய பாவாணர், கப்பலோட்டி தமிழன் பச்சை தமிழன் வ.உ. சிதம்பரனார், பேரறிவர் அம்பேத்கர் போன்ற மா மனிதர்கள் இருக்கிறார்களே இவர்களுடைய அந்த வழித்தடத்தில் செல்வதற்கான அந்த முயற்சி, அந்த முயற்சி தான் அந்த பெரியவர்களையெல்லாம் தம் பெரியவர்கள் என்று ஏற்று அரவணைத்து அதன் அடிப்படையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை முறை யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் மேன்மையுடையவர்களுக்குரிய செயல்களை செய்கிறார்கள் என்று இங்கு இந்த செய்யுள்கள் நமக்கு எடுத்து எம்புகின்றன. அப்படியென்றால் மேன்மையாளர்கள் இங்கு பெருக வேண்டும். அதற்கு இந்த இலக்கியங்கள் கற்பிக்கின்ற இந்த கற்பனைகளை எல்லாம் பயில வேண்டும். அதை நாம் ஒவ்வொரு நாளுமே செய்வதற்குரிய சூழல்கள் இங்கு உருவாக்கி தரப்பட வேண்டும். அந்த வகையில்தான் இயேசு குறிப்பிடுவார், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேனோ அதை நீங்கள் செய்யுங்கள். அப்படி செய்வதனால் நீங்கள் என்னுடைய பணியாளர்கள் மட்டுமன்று நீங்கள் என்னுடைய நண்பர்கள். உங்களை நான் இனி நண்பர்கள் என்றேன். காரணம் என்ன? நண்பர்கள் என்பவர்களுக்கு தலைவர் என்ன கொள்கை வைத்திருக்கிறார், என்ன செய்ய சொல்கிறார் என்பது தெரியும். ஊழியர்கள் என்பவர்கள் அவர்கள் சொல்ல செய்வதை செய்கின்ற ஒரு கிளிப்பிள்ளை போன்றவர்கள். ஆனால் நண்பர்கள் அப்படி அல்ல. அந்த கொள்கையை, அந்த உறுதிப்பாட்டை ஏற்று அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு முயல்கின்ற ஒரு மா மனிதர்களாக, மற்றவர்களை உருவாக்குகின்ற சிற்பிகளாக திகழ்வார்கள். அத்தகைய மனிதர்களாக உருவாகுவதற்கு நல்லாதனார் இந்த திரிகடுகத்தின் ஊடாக நமக்கு இந்த செய்தியை தருகிறார். அப்படியென்றால் நாம் இன்று நன்மாந்தர்களுக்குரிய அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிப்போம். நன்மாந்தர்கள் ஏவுகிற அந்த செயல்களை செய்து முடிப்போம். நமக்கு முன்னர் வாழ்ந்து வழிகாட்டியிருக்கிற அவர்களுடைய வழித்தடத்தில் நடப்போம் என்று உறுதியேற்றுக்கொள்வோம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஒரு சிறப்பு சொல் வேதம். வேதம் தமிழ் அல்ல, வேதா என்பதுதான். தமிழில் என்னது? மறை, மறை. அதனால்தான் அந்த தனித்தமிழ் தந்தை ஒருவர், மறைமலை அடிகள், அவருடைய இயற்பெயர் என்ன தெரியுமா? சுவாமி வேதாச்சலம். வேதம் என்பது மறை, தமிழில் அவர் மறைமலை அடிகள் என்கிறார். மறையை பயன்படுத்துவோம். கடவுளுக்கு திருவிழமானால் திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்
3: மூன்று அரசர்கள். சென்ற உரையில் பெத்லகேம் மாட்டுத் தொழுவத்தில் மீட்பர் இயேசு கிறிஸ்து பிறந்ததையும் அந்த நற்செய்தியை முதன் முதலில் எளிய இடையர்கள் கேட்டு மகிழ்ந்ததையும் கண்டோம். அதனைத் தொடர்ந்து வானில் தோன்றிய ஒரு விசித்திர விண்மீன் உலகிற்கு சொன்ன செய்தி என்ன என்பதையும், அந்த ஒளியினைத் தொடர்ந்து கிழக்கிலிருந்து ஞானிகள் தேடி வந்த உன்னத தருணத்தையும் இன்று நாம் காண்போம். பாடலை கேட்போமா? வெண்ணிடை தீபம் போல விளங்குமின் ஒன்றைக் கண்டு எண்ணரும் உவகை மிக்க இசையுள்ள ஞானிமார்கள் மண்ணின் கான் கீழ்த்திசைக்கு மன்னர்கள் போல வாய்த்தோர் தன்னென விண்மின் காட்டும் தன்வழி நடந்தே சென்றார். ஒரு வழி அனைவர் சேர்ந்து ஓரிடம் நடந்த காலை எருசலேம் தன்னில் அந்த இளையமின் நின்றதாமே. அறிவுள்ள ஞானிமார்கள் அரசன் ஏரோது தன்னை திருவுளம் களங்கம் இன்றி சில சில மொழிகள் கேட்டார். தீதிலா எருசலேமின் சிறப்புரு மன்னா, இந்த யூதர்கள் அரசன் எந்த உருவத்தில் எங்கே தோன்றி ஆதரித்தருள வந்தான்? அவனது இடத்தை சொல்வாய், வேதனை காண வந்தோம், விரைவனில் செல்வோம் என்றார். இயேசு பிறந்த அன்று விண்ணில் ஒரு பிரகாசமான விண்மீன் தோன்றியது. இது சாதாரணமான விண்மீன் அல்ல, உலகை ஆளப்போகும் ஒரு மகா அரசன் பிறந்துவிட்டான் என்பதற்கான விண்ணக சான்று. விண்ணிடை தீபம் போல விளங்குமீன் ஒன்றைக் கண்டு என்று கவிஞர் தொடங்கும்போது அந்த விண்மீன் இரண்டு உலகில் ஒளியை தரப்போகும் பாலகனை நோக்கிய வழிகாட்டியாக உருவகப்படுத்துகிறது. கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் அல்லது சாஸ்திரிகள் வானவியலில் சிறந்தவர்கள். அவர்கள் அந்த புதிய விண்மீனை கண்டவுடன் அது ஒரு தெய்வீக குழந்தையின் பிறப்பை அறிவிக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொண்டனர். எண்ணரும் உவகை மிக்க இசையுள்ள ஞானிமார்கள் அந்த விண்மீனை கண்டதும் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அது வெறும் அறிவு சார்ந்த தேடல் அல்ல, ஒரு ஆன்மீக தேடல். மண்ணுலகில் பிறந்துள்ள அந்த தெய்வீக மன்னனை காண்பதற்காக அவர்கள் தங்கள் சுகபோகங்களை துறந்து நீண்ட பயணத்தை தொடங்கினர். இந்த பயணம் எளிதானதல்ல. பல காத தூரம், பாலைவனங்கள் மற்றும் மேடு பள்ளங்களை கடந்து அந்த ஒரு விண்மீனை மட்டுமே நம்பிக்கையாக கொண்டு அவர்கள் பயணித்தனர். தன்னென விண்மீன் காட்டும் தன்வழி நடந்தே சென்றார். அவர்கள் பெரிய சாலைகளையோ அல்லது மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடங்களையோ தேடவில்லை. விண்மீன் காட்டிய அந்த ஒற்றை பாதையையே நம்பி சென்றனர். முதலில் அவர்கள் யூதேயாவின் தலைநகரான எருசலேம் நகருக்கு சென்று அங்குள்ள ஏரோது மன்னனை சந்தித்தனர். தீவிலா எருசலேமின் சிறப்புரு மன்னா, இந்த யூதர்கள் அரசன் எந்த உருவத்தில் எங்கே தோன்றி ஆதரித்தருள வந்தான் என்று அவர்கள் கேட்ட கேள்வி ஏரோதின் அதிகாரத்தை உலுக்கியது. ஏரோது மன்னன் இதை கேட்டு அச்சமடைந்தான். தனக்கு போட்டியாக ஒரு அரசன் பிறந்து விட்டானா என்ற பொறாமையும் தீய எண்ணமும் அவனுள் எழுந்தது. ஆனால் ஞானிகள் ஏரோது அரசனின் சதித்திட்டங்களை அறியாமல் அந்த பாலகனை வணங்குவதிலேயே குறியாக இருந்தனர். அவர்கள் ஏரோதியிடம் விடைபெற்று மீண்டும் பயணத்தை தொடங்கினர். எருசலேமை விட்டு அவர்கள் வெளியேறியதும் மறைந்திருந்த அந்த விண்மீன் அவர்களை உற்சாகப்படுத்தியது. அந்த விண்மீன் நேராக பெத்லகேம் நோக்கி நகர்ந்து சென்றது. விண்மீன் கடைசியாக ஒரு இடத்தின் மேல் வந்து நின்றது. வானத்து சுடர் மண்ணுலகின் மீட்பர் இருக்கும் இடத்தைக் காட்டி தனது உன்னத பணியினை அங்கே நிறைவு செய்தது. ஞானிகள் உள்ளே நுழைந்தபோது அன்னை மரியாளின் மடியில் அந்த தெய்வீக குழந்தையைக் கண்டனர். அவர்கள் கண்டது ஒரு சாதாரண குழந்தையை அல்ல, உலகையே ரட்சிக்க வந்த இறைவனைக் கண்டனர். அவர்கள் அந்த பாலகனின் காலடியில் விழுந்து வணங்கினர். ஆண்டவர் குமாரன் அவதரித்ததனால் ஆண்டவர் மகிமை அதிகரித்துள்ளது என்ற உண்மையை அவர்கள் உணர்ந்தனர். அவர்கள் தங்களிடம் இருந்த பொக்கிஷங்களை திறந்து பொன், தூபம் மற்றும் வெள்ளைப்போளம் ஆகியவற்றை அந்த பாலகனுக்கு காணிக்கையாக செலுத்தினர். பொன் என்பது அவர் ஒரு அரசன் என்பதையும், தூபம் என்பது அவர் ஒரு கடவுள் என்பதையும், வெள்ளைப்போளம் என்பது அவர் மனித குலத்திற்காக பாடுபட போகும் ஒரு மனிதன் என்பதையும் அடையாளப்படுத்தின. விண்மீன் காட்டிய வழி அதிகாரத்தை தேடிய வழி அல்ல, அது அமைதியையும் உண்மையையும் தேடிய வழி என்பதை இப்பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. முடிவாக, இந்த விண்மீன் இன்றும் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறது. எவ்வளவு இருள் சூழ்ந்திருந்தாலும் உண்மையான தேடல் இருந்தால் இறைவனின் ஒளி நம்மை சரியான இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்பதுதான் அது. முடிவுரை. அன்பார்ந்தவர்களே, வானத்து விண்மீன் காட்டிய அந்த ஒளியில் மூவேந்தர்கள் இறைவனை கண்டனர். நாமும் நம் வாழ்வில் தோன்றும் நற்பண்புகள் எனும் விண்மீன்களை பின்பற்றி நடந்தால் நம் இதயத்திலும் அந்த பாலகன் அவதரிப்பார். அடுத்த பகுதியில் ஏரோது அரசனின் சதி, எகிப்திற்கு தப்பி செல்லும் அந்த புனித குடும்பத்தின் பயணத்தை நாம் காண்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.

0: செய்திகள்.
1: சான் ஜியோவானி ரொட்டண்டோவில் புனித பியோ அவர்களால் தொடங்கப்பட்ட இத்தாலியின் முக்கிய மருத்துவ நிறுவனமான துன்பம் தணிக்கும் இல்ல அறக்கட்டளையை வழிநடத்துவதற்கும் கண்காணிப்பதற்கும் ஒரு புதிய குழுவை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அமைத்துள்ளார். இந்த மருத்துவமனையின் பராமரிப்பு மற்றும் தொண்டு பணிகளின் நோக்கத்தை மாறாமல் பாதுகாக்கும் அதே வேளையில் அதன் செயல்திறன், வீரியம் மற்றும் நீண்டகால நிலைத்தன்மையை வலுப்படுத்துவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த குழுவிற்கு பொருளாதார செயலகத்தின் அதிபரான மேக்சிமினோ கபாலிரோ லெடோ அவர்கள் தலைமை தாங்குவார். மேலும் திருத்தந்தை ஆட்சி பீடத்தின் சொத்து நிர்வாக அமைப்பின் செயலாளரான பாபியோ காஸ்பெரினி அவர்கள் இதனை ஒருங்கிணைப்பார். இதன் உறுப்பினர்களான பேராயர் பாவ்லோ ருடெல்லி, பேராயர் ஜியார்டானோ பிசினோட்டி மற்றும் பேராயர் ஜியார்ஜியோ ஃபெரோட்டி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இதன் தொழில்நுட்ப குழுவிற்கு முனைவர் பெஞ்சமின் எஸ்டிவஸ் டி காமிங்கஸ், முனைவர் ஜினோ குமிரோடா மற்றும் வழக்கறிஞர் அலெக்சாண்ட்ரோ எலா ஒயானா ஆகியோரையும் திருத்தந்தை நியமித்துள்ளார். இந்த முடிவை அறிவிக்கும் திருத்தந்தையின் அதிகாரப்பூர்வ மடலில் தொழில்நுட்பம், சட்டம், பொருளாதாரம் மற்றும் நலவாழ்வு ஆகிய துறைகளில் இன்றுள்ள சவால்களுக்கு தொடர்ச்சியான புதுப்பித்தலும் விவேகமான நிர்வாகமும் தேவை என்று திருத்தந்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த அறக்கட்டளையின் தற்போதைய சூழ்நிலையை ஆய்வு செய்து அதன் பொருளாதாரம், செயல்பாடு மற்றும் நிர்வாக பகுதிகளில் நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை செயல்படுத்துவதற்கான பொறுப்பு இந்த குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
2: காசாவில் துயரப்படும் மக்களுக்கு அனைத்துலக சமூகம் உதவ வேண்டும் என்றும் ஒவ்வொரு மனிதனின் மனித உரிமைகளும் மதிக்கப்பட வேண்டும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறியுள்ளார். May 26 செவ்வாயன்று திருத்தந்தையின் கோடை விடுமுறை இல்லமான காஸ்தல் கந்தோல்ஃபோவில் இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை, காசாவை நோக்கிச் சென்ற குளோபல் சுமுத் ஃபுளோட்டிலா என்ற நிவாரண கப்பல் குழுவைச் சேர்ந்த ஆர்வலர்கள் சிலர் கைகளில் விலங்கிடப்பட்டும் கண்களை கட்டியும் வைக்கப்பட்டதாக வந்த அறிக்கைகளை குறிப்பிட்டுள்ளதுடன் அனைத்து மக்களின் மனித மாண்பையும் உரிமைகளையும் நிலைநாட்ட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். காசா மக்களுக்கு மனிதநேய உதவிகள் இன்னும் முழுமையாக சென்றடையாதது குறித்து கவலை தெரிவித்துள்ள திருத்தந்தை, அங்கு நீடிக்கும் நெருக்கடி மக்களின் வேதனையை அதிகரிப்பதால் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அவசர உதவிகளை வழங்குவதோடு மட்டுமன்றி காசாவை மறுசீரமைப்பு செய்யும் பணிகளுக்கும் உதவ வேண்டும் என்றும் அவர்களை கேட்டுக்கொண்டார். மேலும் வன்முறையினால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து எச்சரித்துள்ள திருத்தந்தை, அமைதிக்கான முயற்சிகள் தோற்கும் போது வெறுப்புணர்வே மேலோங்கும் என்றும் மோதல்களுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரே வழி பேச்சுவார்த்தைகளும் கலந்துரையாடல்களும் மட்டுமே என்பதால் அந்த பாதைக்கு மீண்டும் திரும்ப வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். போர்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்து வருவது குறித்து கவலை தெரிவித்துள்ள திருத்தந்தை, இந்த தொழில்நுட்பமானது முடிவெடுக்கும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் மனித உயிர்களின் மதிப்பில் இருந்து ஒருபோதும் தூரப்படுத்திவிடக் கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார்.
1: May 27 புதனன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஸ்பெயின் நாட்டின் அரசு தலைவர் பெட்ரோ சான்சஸ் ஃபெரோஸ் காஸ்டஜோன் அவர்களை திருப்பிடத்தில் சந்தித்து உரையாடினார். திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பிற்கு பிறகு ஃபெரோஸ் காஸ்டஜோன் அவர்கள் திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் மற்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பிடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் ஆகியோரை சந்தித்து பேசினார். தொடர்ந்து இந்த சந்திப்பின் போது இடம்பெற்ற கலந்துரையாடலில் திருத்தந்தையின் வரவிருக்கும் ஸ்பெயின் நாட்டிற்கான திருத்தூது பயணம் குறித்து இருதரப்பும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின என்றும், இந்த திருத்தூது பயணம் திருப்பிடத்திற்கும் ஸ்பெயினுக்கும் இடையே நிலவும் நல்லுறவின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது என்றும் திருப்பிட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. மேலும் இரு தரப்பிலான மரியாதையின் அடிப்படையில் பொது நலனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு உள்ளூர் கத்தோலிக்க திரு அவைக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இடையேயும், அதேபோல் குடிமை சமூகத்தின் பல்வேறு பிரிவினருக்கு இடையேயும் பலனளிக்கும் பேச்சுவார்த்தைகளை வளர்க்க வேண்டியதன் அவசியம் உள்ளிட்ட இருதரப்பு பொதுவான நலன் சார்ந்த பல விஷயங்கள் குறித்தும் இச்சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டது என்று அச்செய்தி தொடர்பகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த உரையாடலின் போது அனைத்துலக பிரச்சினைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது என்றும், குறிப்பாக உலகெங்கும் நடக்கும் மோதல்களின் தாக்கங்கள், புலம்பெயர்தல், பன்முகத்தன்மையின் முக்கியத்துவம், அனைத்துலக சட்டங்களுக்கு மதிப்பளித்தல் மற்றும் அமைதிக்கான ஆதரவில் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பின் அவசர தேவை ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது என்றும் அச்செய்தி தொடர்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது.
2: போர் பிரச்சனைகளை தீர்ப்பதில்லை, மாறாக அவற்றை இன்னும் சிக்கலாக்குகிறது என்றும், மோதல்கள் என்பவை வீடுகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் அப்பாவி உயிர்களை அளிப்பதோடு வெறுப்பையும் வேதனையையும் மட்டுமே பல மடங்கு அதிகரிக்கும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். May 27 புதன்கிழமையன்று இடம்பெற்ற புதன் மறைக்கல்வி உரையின் இறுதியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, உக்ரைனில் அண்மையில் தீவிரமடைந்துள்ள போர் சூழல் மற்றும் ரஷ்யா நடத்திய புதிய தாக்குதல்களை குறித்தும் கவலை தெரிவித்தார். இந்த வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் உட்பட துயரப்படும் அனைவருக்கும் தனது நெருக்கத்தையும் ஆதரவையும் உறுதிப்படுத்திய திருத்தந்தை, போரினால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து மக்களையும் அமைதியின் அரசியான அன்னை மரியாவின் பாதுகாப்பில் ஒப்படைத்து அமைதி நிலவ அனைவரும் பாடுபட வேண்டும் என மீண்டும் கோரிக்கை விடுத்தார். மேலும் லெபனான் பகுதியில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் தாக்குதல்களுக்கு மத்தியில் அங்கு நிலவும் சூழல் குறித்து பேசிய திருத்தந்தை, லெபனானில் இருந்து வந்திருந்த திருப்பயணிகளுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதுடன், அன்னை மரியா எப்போதும் தனது பிள்ளைகளை தாய்மை அன்போடு வழிநடத்தி பாதுகாக்கிறார் என்பதை நம்பிக்கையாளர்களுக்கு நினைவூட்டினார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.